0: சரி நடந்தே அப்போ சரி நிறைய சொன்னா பாசவர்களே
1: காய்க்கு
0: எல்லாரும் அவசியம் எல்லாரும்